ஜூன் 8 உலக கடல் தினம். கடலை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அலைகளின் இசையால் உலகை தாளாட்டும் அதிசயம் கடல். ஆழத்தில் எண்ணற்ற ரகசியங்களையும் கரைகளில் அளவற்ற அழகையும் தாங்கி நிற்கும் இயற்கையின் அற்புத படைப்பு இது. மனித வாழ்வின் ஆதாரமாகவும் உயிரினங்களின் பாதுகாப்பு இல்லமாகவும் விளங்கும் கடலின் சிறப்பை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். கடல், கடல் அல்லது ஆழி, உலக பெருங்கடல் அப்படிங்கிறது பூமியோட பரப்பில் 71% ஆர்ப்பரித்துள்ள உப்பான நீர் கொண்ட நீர்நிலையாகும். உலகில் 5 பெருங்கடல்கள் உள்ளன. பசிபிக் பெருங்கடல் என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல். 2வது அட்லாண்டிக் பெருங்கடல், 3 இந்திய பெருங்கடல், 4 தென்முனை பெருங்கடல், 5 ஆர்க்டிக் பெருங்கடல். இப்போ கடல் நீரில் கலந்துள்ள பொருட்களை பத்தி நம்ம பார்க்கலாம். கடல் நீரில் அதிக அளவு கலந்துள்ள திடப்பொருள் சோடியம் குளோரைடு, அதாவது நம் சமையலறையில் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய உப்பு. கடல் நீரில் மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற உப்புகளும் பல தனிமங்களும் இருக்கு. இந்த கடலுடைய உவர்ப்பு தன்மை ஒரு கடலை பொறுத்து மாறுபடக்கூடியது. கடல் என்றாலே நமக்கு முதலில் நினைவில் வருவது அலைகள்தான். கடல் பரப்பின் மீது வீசும் காற்றால் அலைகள் உருவாகின்றன. இவை ஆழம் குறைவான நீரை அடையும் போது கொந்தளிப்போடு உடைந்து சிதறுகின்றன. ஓதங்கள் அப்படிங்கறது என்னன்னா, தினமும் கடல் மட்டங்கள் 2 உயர்ந்து தாழ்கின்றன. இவை பூமியோட சுழற்சி மற்றும் நிலவின் ஈர்ப்பு விசையால் உருவாகக்கூடியவை. தமிழ் திரைப்பட பாடல்கள்ல கடலும் காதலும் கோபமும் மனதின் உணர்வுகளும் பிரிக்க முடியாத ஒன்றாயிருக்கும். பழைய தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று தியாகம் படத்தில் 1978 வெளிவந்தது. இதில் TMS மற்றும் S. ஜானகி அவர்களின் தேன் குரலில் பாடப்பட்ட தேன்மல்லி பூவே என்னும் பாடல். இதுல என் கண்ணில் என் ராணி, நீயின்றி நானில்லையே அப்படிங்கறத இளையராஜாவின் இசையில் மிக அழகாக TMS அவர்கள் பாடியிருப்பார். இப்பாடலை கேட்டு மீண்டும் என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் June 8 உலக கடல் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி. கடல் வளங்கள் பற்றி இப்ப பார்க்க போறோம். முதலாவது உணவு வளங்கள். உலக மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் புரதச்சத்துக்கான ஆதாரமாக மீன், நண்டு, இறால் மற்றும் சிப்பிகளை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. கடலையும் மீன்களையும் பிரிக்கவே முடியாது இல்லையா. இப்போ கடல் மீன்களை பற்றி சில வகைகளை நம்ம பார்க்க போறோம். சூறை மீன், வஞ்சிரம், மத்தி, நெய் மீன், காரல் மீன், வாழை மீன், சுறா மீன், கிளாத்தி மீன், இப்படி பல மீன்கள் கடலில் இருக்கின்றன. இவை உயிரினங்கள் மட்டும் இல்ல, கடல் வளத்தின் அடையாளங்களும் மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களும் ஆகும். நீர்வாழ் உயிரினங்களுடைய உணவு சங்கிலியில் இந்த மீன்கள் மிக முக்கிய இடம் வகிக்கின்றன. மீன்ல ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி மற்றும் B12 போன்ற முக்கியமான விட்டமின்கள், இவை மட்டுமல்லாமல் அயோடின், செலினியம் போன்ற தாதுக்களும் நிறைந்துள்ளன. சால்மன், மத்தி, நெத்திலி, கானாங்கெழுத்தி மற்றும் வஞ்சிரம் போன்ற மீன்கள் உடலுக்கு மிகவும் நல்லது இல்லையா. கடலுக்குள் சில நேரங்கள்ல நம்ம ஒரு தனி உலகமே இயங்குதுங்கிறத பார்த்திருப்போம். கடலுக்குள் ஆறும் உள்ளது. நமக்கு இதை கேக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஆறுகள் நிலத்தில் உருவாகி கடலில் கலக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். கிரீன்லாண்டிற்கும் ஐஸ்லாண்டிற்கும் இடையே இருக்கிற கடலின் உள்ளே ஒரு அருவியும் கூட இருக்கு. இந்த அருவி தான் உலகின் மிகப்பெரிய அருவியாகும். 11,500 அடி இருக்கும் இது. கடலுக்குள் இருப்பதால் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படவில்லை. கடல் பற்றிய இன்னும் சில தகவல்களோடு கடலோர கவிதைகள் என்ற படத்தில் கொடியிலே மல்லிகப்பூ இளையராஜா அவர்களின் இசையில் SPB அவர்களும் ஜானகி அவர்களும் பாடிய பாடல். இந்த பாடல்ல கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் என்கிற ஊரின் கடற்கரையும் இந்த பாடலில் ஒரு கதாபாத்திரமாகவே இருந்திருக்கும். முட்டத்தின் மொத்த அழகையும் காட்சிப்படுத்தி இருப்பார் பாரதிராஜா அவர்கள். பாடலை கேட்டு என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் ஜூன் 8 உலக கடல் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி. கடலுக்கடியில் தங்கம் கலந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 18 மில்லியன் மெட்ரிக் டன் தங்கம் இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனாலும் அதுதான் நிஜம். கடலுக்கடியில் 1 அல்லது 2 மைல் ஆழத்திலிருந்து இந்த தங்கத்தை நம்ம வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ கடலுக்கடியில் இருக்கிற உயிரினங்கள் மற்றும் செடிகள் எப்படி உணவு தயாரிக்கும்னு பார்த்தா, 140 முதல் 160 அடி நீளம் கொண்ட ஜெல்லிகள் கடலுக்கடியில் கடல் நீரிலிருந்து உணவை தயாரிக்கிறது. இந்த முறைக்கு பேரு கீமோசிந்தசிஸ். இந்த முறைக்கு போட்டோசிந்தசிஸ் மாதிரி சூரிய ஒளி தேவையில்லை. இப்போ இலக்கியத்தில் கடல் பற்றி நம்ம பார்க்க போறோம். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னு திருவள்ளுவர் கடலின் பெருமை பற்றி எழுதியுள்ளார். கடல் என குறிப்பிடப்படும் பல இடங்கள் திருக்குறளில் உண்டு. இதை தவிர விளரி நீர், மாறா நீர், ஆழி, நாமநீர் ஆகியவை கூட கடலை குறிக்கும் சொற்கள் தான். அனுமன் கடலை கடந்த காட்சி சுந்தரகாண்டத்தில் உண்டு. கம்பராமாயணத்துல கம்பர் பாடும்போது அனுமன் மலைமேல் நின்று கடலை தாண்ட முயலும் போது நேர்ந்த விளைவுகளை அழகான கற்பனை கலந்து மிக மிக அழகா பாடியிருப்பாரு. அதாவது அனுமன் தாவிய வேகத்தில் அவனுடன் கொஞ்ச தூரம் சென்று பின் கடலில் மரங்களும் விழுந்ததாக காட்சிப்படுத்தியிருப்பாரு. இந்த காட்சி எப்படி இருக்குன்னா, விருந்தினர்களை உறவினர்கள் சிறிது தூரம் உடன் சென்று வழியனுப்புவது போல தோன்றியதாம். கடல் உணர்ச்சிகளின் சங்கமம் அப்படிங்கறதுக்காக நம்ம தமிழ் திரைப்படத்தில் கூட ஒரு பாடல் இருக்கும். கடல் மீன்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. கமல் இரு வேடங்களிலும் சுஜாதா அவர்களோடு இணைந்து நடித்திருந்த படம். கேட்பவர்களை ஒரு படகில் மெதுவாக மிதந்து செல்லும் உணர்வை தருகிற ஒரு மிக இனிமையான இசைஞானியின் பாடல் அது. காந்த குரலோன் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் தாலாட்டுதே வானம் என்ற பாடல் அது. அந்த பாடல்ல ஒரு குறிப்பிட்ட வரிகளை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புறேன். சொர்க்கம் என்றே இது முடிவானது அப்படின்னு அவர் அதுல எழுதியிருப்பாரு. இந்த வரி அந்த இடமும் அந்த காதலன் காதலி சந்திக்கிற தனிமையையும் கடலினுடைய அழகையும் மொத்தத்தையும் ஒரு காட்சியில கொண்டு வந்திருக்கும். பாடலை கேட்டு என்னோட இணைந்திருக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் June 8 உலக கடல் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி. சமீபகால இலக்கியத்துல நம்ம கடலின் குறிப்புகளை பத்தி பார்க்கலாம். நெய்தல் நிலம் என்பது ஐவகை நிலங்களில் ஒன்று, அதுவுமே கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான். சமீப காலத்தில வண்ண நிலவன் எழுதிய புகழ்பெற்ற புதினமான கடல்புறத்தில் என்னும் படைப்பு பேசுவது கடல் சார்ந்த மனிதர்களை சார்ந்தது. தமிழில் கடலை ஆதாரமாக கொண்டு வாழும் பரதவர்களின் வாழ்வை சித்தரித்த முக்கிய நாவல் எழுத்தாளர் திரு ஜோடி க்ரூஸ் அவர்கள் எழுதிய ஆழிசூல் உலகு. இது தமிழ் இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புத்தகம். இதை பேசும்போது தண்ணீர் தேசம் என்னும் கவிஞர் வைரமுத்து எழுதிய ஒரு புத்தகமும் எனக்கு நினைவுக்கு வருது. தகழி அவர்களின் செம்மீன் என்னும் புத்தகம் கடல் சார்ந்த அறிவியல் உண்மைகளை பறைசாற்றும். இந்த புத்தகம் நாவலாகவும் வந்தது, திரைப்படமாகவும் வந்து கடல் சார்ந்த ஒரு மலையாள படைப்புகளில் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ கடலின் திகைக்க வைக்கும் உண்மைகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புறேன். ஆழ்கடலில் சுழல்கள் உண்டு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இவை மிக பெரியவை. கடலின் ஆழம் 12,120 அடிகளாகும். பொதுவா கடலில் ஆழத்தில் இறங்கி ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்களை சீ டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீ டைவர்ஸ் மொத்த கடலின் ஆழத்தில் முதல் 130 அடி வரை மட்டுமே போகும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏன்னா அதற்கு மேல போகும்போது ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் காரணமாக அவர்கள் உடலில் லங்ஸ் கொலாப்ஸ் ஆகி இறந்து விடுவார்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல. பாலைவனத்துல பொதுவா நீரே இருக்காது, ஆனா பாலைவனத்தில் கடல் உண்டுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில நமி பாலைவனம் அப்படின்ற ஒரு பாலைவனம் உண்டு. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு பாலைவனம் உருவானது. பாலைவனம்னாலே சூடு, ஆனா கடலுங்கிறது குளுமையானது. இது இரண்டும் இணைந்த ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். இப்போ இந்த பாலைவனத்துல எங்கிருந்தோ ஆறுகளிலிருந்து அடித்து வரப்பட்ட மணல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இணைந்து பாலைவனமா மாறியிருக்கு. இங்கு பல குன்றுகளும் உள்ளன. நமி பாலைவனம் 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. பகலில் இந்த பாலைவனத்துல 52 டிகிரி வெப்பம் இருக்கும். இரவில் -டிகிரிக்கும் கீழே போகும் குளிரும் இதன் சிறப்பம்சம். ஆனா அதீத வெப்பம், மிக மிக கடுமையான குளிர், இவை இரண்டும் இணைந்ததால இங்கு மனிதர்கள் வாழ இயலாது. இங்கு அயனாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாது மணலில் அதிகமாக இருப்பதால் இந்த மணல் காவி நிறத்தில் இருக்கும். கடலும் கவிதையும் கால் நினைத்து விளையாடுகிறது ஒரு குழந்தை, அதன் கால் ஸ்பரிசத்தில் குழந்தையாகிறது கடல். எவ்வளவு அழகான வரி. நாமுமே கடலின் அலைகளை காலால் தொடும்போது குழந்தைகளாக மாறிவிடுகிறோம் இல்லையா. சில நேரங்களில் கடல் நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய தாயா மாறும். கண்ணீர் துளிகள் மனிதர்களால் தோற்றுவிக்க முடிந்த மிகச்சிறிய கடல்கள் அப்படின்னு சொல்லுது ஒரு ஜப்பானிய கவிதை. அலைகள் பாடும் இனிய கீதம் கடல், அதன் ஆழம் சொல்லும் எண்ணற்ற பாடல். இயற்கை தந்த இந்த நீல பொக்கிஷத்தின் இன்றைய நிலை என்ன தெரியுமா? கடலில் ஏகப்பட்ட குப்பைகளை கொண்டு போய் பூமியில் உள்ள மனிதர்கள் கொட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 14 பில்லியன் பவுண்ட் குப்பைகள் கடலில் கொட்டப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் தான். திருப்பி நம்மால பதில் சொல்ல முடியாத ஒரு இடம் அப்படிங்கறது கடல் தான். அது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் மிக அதிகம். ஆனா அந்த கடலை அழுக்காக்குகிறோம் என்பதுதான் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிற விஷயம். கம்பராமாயணத்துல பஞ்சபூதங்களில் ஒன்றான கடல் ராமனே ஆனாலும் நான் இயற்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், எனவே உங்களுக்கு வழிவிட முடியாதுன்னு சொன்னதா ஒரு கதை உண்டு. கடலின் கதை உலகை ஆளக்கூடியது. ஈர காலில் ஒட்டும் மணலோடும் காதில் மோதும் அலையின் ஒலிகளோடும் கடற்கரையில் உங்களோடு நடந்த அனுபவம் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அது உங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். பொதுவா கடலும் மனிதர்களும் பூமி இருக்கிற வரைக்கும் ஒரு இணையாத பந்தம். இந்த பந்தம் நம்மோடு என்றும் இணைந்திருக்க நாம் நம் சுற்றுச்சூழலை காக்க வேண்டும். இறுதியாக எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் என்னும் இனிய பாடல் ராகதேவனின் ராகத்தில் பட்டாக்கத்தி பைரவன் படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயசுதா அவர்களும் இணைந்து பாடிய இந்த பாடலோடு கடல் பற்றிய என் கருத்துக்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை உலக பெருங்கடல் தினம் பற்றி தகவல்களை வழங்கியவர் திருமதி சிவகாமி சுந்தரி அவர்கள்.